0: ஆர் மேப்பாச்சு
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ
2: இமாலா குவாங்கா வாக்கி மியாருக்கிலியே.

0: in the rest of time. Let me stop there.
1: பியும் ஏற்கனவே வேர்க்குவாரோ
2: மார்மே பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ.